எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பெருவான் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி இயர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya.
2: அம்மாடு என்னடா இது? இந்த வண்டியில ஏசி அடிச்சு போயிடலாம். இத சிரதிக்கணும் பாரு.
3: சிரதிக்கணும்.
2: ஏடா மோனே போடா போய் வண்டியில ஏசி அடிச்சு போய்.
4: அண்ணன் பேடிக்கணும்டா.
5: வண்டி நேரே அட்ராஸ்லேக்கு விட்டோம். இந்த சூடுத்து நம்ம பட்ஜெட்ல இருக்கிற குவாலிட்டி பார்ட்ஸ் அட்ராஸ்லே உள்ளு.
2: அம்மாடு என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு. இனி எங்க சிரதிக்கணும் பாரு.
3: அண்ணா சிரதிக்க.
6: அம்மானே போல நீங்களும் சிரதிச்சேக்கனே. இந்த சூடுத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ் தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் alras.me.
1: Evergreen பாட்டுகள் brought you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nithya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடு. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
2: நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறது Mid Mornings with Nithya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடே. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
3: You are listening to Mid Mornings with Nitya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தை விடியக்கியும் நீங்களுடை சாதரங்கள் எத்திக்கியும் ABC Cargo யுடை back to home express services லுடை. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
2: You are listening to Malayalam.

சாவு அந்த கார காடு அதிலான வந்த தீவு தோற கொண்டு போரு வாங்கி அமைச்சாரே.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to That's Home with Asif.

டக்கெட்டதும் தா டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும்.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

தமிழ் சாங் ஆஃப் தி இயர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to